0: ஒருத்திகேந்தாரி ரூனிகிறானே ரூம் தாது ருணிகேந்தாரி
1: Porque el amor lo puede todo. Cantamos por amor.